மாவளம் பொருந்திய சோழ மண்டல கிரீடாதிபதி மகாராஜராஜ ராமராஜ பக்த ரங்கநாத தாச அடிமை நரசிம்ம நாயக்கன் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத பெருமானின் தங்க கோபுர